தமிழ்நாடு, டெல்லி, கட்ச், சவுத் இண்டியா, கர்நாடகா, புதுச்சேரி, கேரளம், சப் ஹிமாலயன், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், அசாம், அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் மேகாலயா. டுடே தி வெதர் ஏஜென்சி ஹஸ் பிரிடிக்டட் தண்டர் ஸ்டார்ம்ஸ் அக்கம்பனிட் பை லைட்னிங் அண்ட் கஸ்டி விண்ட்ஸ் ஓவர் தி அண்டமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், பீகார், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக், ஜார்க்கண்ட், ஒடிஷா அண்ட் ராஜஸ்தான் ஃபார் தி நெக்ஸ்ட் 2 to 3 days. Similar conditions are likely to prevail over Andhra Pradesh, Chhattisgarh, Gujarat, Lakshadweep, Madhya Pradesh, Nagaland, Manipur, Mizoram, Tripura, Telangana, Uttar Pradesh and Uttarakhand till Thursday. In men's cricket, India will take on Afghanistan in the second T20 international at the Arun Jaitley Stadium in Delhi at 7:30 this evening. India lead the three-match series 1-0 after a convincing 7-wicket win in the opening match on Sunday. Benchmark domestic equity indices were trading around 0.5% lower in the afternoon session today. The Sensex dropped 337 points to 74,445, while the Nifty was down 130 points to 23,268 when reports last came in. And now before we end the bulletin, the headlines once again. Defence Minister Rajnath Singh says government taking steps to ensure self-reliance in defence sector. Chief Ministers of Uttar Pradesh, Uttarakhand, Himachal Pradesh, Haryana, Rajasthan and Delhi signed Kishau Multipurpose Dam Project Agreement for rejuvenation of Yamuna River. India committed to promoting circular economy as part of sustainable development, says Environment Minister Bhupendra Yadav. World Circular Economy Forum gets underway in Gandhinagar. Prime Minister Narendra Modi hails engineers as Karma Yogis of nation building. U.S. court blocks Trump administration's new visa rules for foreign students and journalists. IMD forecasts heavy rainfall over Punjab, Delhi, Kutch, Tamil Nadu, Assam and Meghalaya today. And in men's cricket, India to take on Afghanistan in second T20 international in Delhi this evening. With that, we end the midday news.